0: லங்காவே விலாவிங்
1: livefm.lk
2: சைபர் அவகாஷே லாங்கியாதகஸ்ம livefm.